0: அப்படின்னு கேக்குறீங்களா?
1: வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: கோவிந்த் வசந்தாவின் இசையில் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு லியோன் ஜேம்ஸின் இசையில் டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: உடற்பயிற்சி கூடத்துல இருந்தப்ப அற்புதமான பண்பை பார்த்தேன். ஒரு குடும்பம்,
0: ஓகே,
1: அம்மா மகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி, மூன்று தலைமுறையும் ஒன்னா சேர்ந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க. நம்பவே இல்ல தெரியுமா, ஏன்னா அவங்க மூணு பேரும் பாக்க இளமையா இருக்காங்க. அப்ப நான் அந்த பாட்டி கிட்ட தான் முதல்ல பேசினேன். அவங்கதான் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி வானொலி கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், யார் இது, உங்களுடைய தெரிஞ்சவங்களா? ஓ, இதனுடைய மக, அது அவங்களுடைய மக. சொன்னேன், இருங்க இருங்க, நீங்க மூணு தலைமுறை ஒன்னா ஜிம் பண்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா, இதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம்னு. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய அற்புதமான பண்பு.
0: ஆமா,
1: எப்படி ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது ஒரு பழக்கம் வச்சிருக்கோமோ, ஏன் ஒன்னா சேர்ந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டோம்?
0: ஒன்னா சேர்ந்து நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும், மற்றவர்கள் வந்து நமக்கு இன்னும் ஊக்குவிப்பு தர்ற மாதிரியும் இருக்கும்.
1: நிச்சயமா குடும்ப பிணைப்புக்கும் அதிகரிக்கும், மனசு விட்டு பேசலாம், மனசு லேசாகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செய்து பாருங்க.

0: நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலைசுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும். கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: பீட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பீட்சா. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான்.
1: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி.
0: தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
2: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: இது

கோயிலின் ஒலிகள் உனையே தேடுவே.

0: கருணாஸ் சுரஜ் வெஞ்சராமுடு பாடிய பாடலை கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில யூத் படத்தில இருந்து பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 6:58.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: நகரத்தை நோக்கி செல்லும் டனன் ரோட் வயாங் சத்து பிளைஓவர் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பலம் தரும் தினம் ஆர்.கே.ஜி. நெய்.
1: வணக்கம், என்னோட பேர் எஸ் ஷைனி மிஷிகா. நான் செக்டு படிக்கிறேன், பள்ளி ஸ்பெக்ட்ரா செகண்டரி ஸ்கூல். அந்த பதில் வந்து ஆஸ்திரியா சேர்ந்தது.
2: பலூன்ல மிதி வண்டியை செலுத்தி சாதனை படைச்சத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா?
3: ஆமா, அவருடைய பெயர் இலாயஸ் ஷ்வாஸ்ல. அவரு எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். மிஷிகா அற்புதமா பதில சொல்லிட்டாங்க, அவரு ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்.
2: அவங்களுக்கு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாள மாணவர்கள் வானொலி பக்கம் மாதிரிங்க, பரிசுகள் காத்திருக்கு. இது உங்க அபிமான வணக்கம்
3: சிங்கை.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம், காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அரசாங்கம் குடும்பங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உதவ 900 மில்லி வெள்ளி மதிப்பில் புதிய ஆதரவு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை குறைக்க அது உதவும். செலவு அதிகரிக்கும் வேளையில் நிறுவனங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு ஏற்ப ஆதரவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட 1 பில்லியன் வெள்ளி ஆதரவு தொகுப்பிற்கு பிறகு இவ்வாண்டு 2வது முறை உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதி முதலில் இந்த ஆண்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலிருந்து வரும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நிதி தேவைப்பட்டால் ஆண்டின் பிற்பகுதியில் துணை வரவு செலவு திட்டத்திற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை நாடும். சிங்கப்பூரர்களின் குடும்பங்களுக்கு கூடுதலாக 300 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இவ்வாண்டு அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் யோசியோ கழிவுகள் வழங்கப்படும். குறைந்த வருமான குடும்பங்களுக்கான ஆதரவும் அதிகரிக்கப்படுகிறது. காம்கேர் இடைக்கால உதவித்தொகை மாதம் 250 வெள்ளியாக உயரும். செலவு உயர்வதை சமாளிக்க நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி ஆதரவு வழங்கப்படும். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் நடவடிக்கை செலவுகளுக்கு கூடுதல் கடனுதவி பெறலாம். தகுதி பெறும் சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒரே முறை வழங்கப்படும் ரொக்க மானியமும் கிடைக்கும். உணவங்காடிக்காரர்கள், ஈரச்சந்தை கடைக்காரர்கள் ஆகியோருக்கு வாடகை செலவை சமாளிக்க அதிகபட்சம் 1200 வெள்ளி வரை உதவி கிடைக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்தப்போவதாக சூளுரைத்திருக்கிறார். ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய பிறகு அவர் அவ்வாறு சொன்னார். தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தொய்வடைந்த வேளையில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. ஈரானும் பதிலடி கொடுத்தது. 13 நாள் நீடித்த தொடர் தாக்குதல் 3 நாள் சற்று ஓய்ந்திருந்தது. ஜோர்தானிலும் ஈராக்கிலும் நடத்தப்பட்ட தாக்குதல் மீண்டும் முழு வீச்சில் போர் தொடருமா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கடுமையான தாக்குதல் நடத்தி ஈரானை வீழ்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் நடத்திய தாக்குதலில் ஈரானிய ஆலோசகர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். நட்பு நாடுகளை பாதுகாக்க அமெரிக்காவின் அதிநவீன ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈராக் மீதான தாக்குதல் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. மத்திய கிழக்கில் போர் இன்னும் விரிவாக பரவுகிறதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கி 5 மாதமாகிறது. ஹர்முஸ் நீரிணை தொடர்ந்து முடக்கப்பட்டிருப்பதால் உலகின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன சாசனத்தையும் அனைத்துலக சட்டத்தையும் மீறியது அந்த தாக்குதல் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கில் போரை விரிவுபடுத்த முயல்வதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சாடியது. அமெரிக்கா சவுதி அரேபியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈராக்கிலுள்ள ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழு சூளுரைத்திருக்கிறது. ஈராக்கின் கர்பலா நகருக்கு 1000 ஷியா முஸ்லிம்கள் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அதன் நிறைவு நாளான செவ்வாய்க்கிழமை வரை பதிலடி கொடுப்பதை கிளர்ச்சி குழு ஒத்திவைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஹொர்முஸ் நீரிணையை வட்டார நாடுகள் கூட்டாக நிர்வகிக்கலாம் என்ற ஓமானின் பரிந்துரையை ஈரான் நிராகரித்துவிட்டது. அந்த திட்டம் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிற நாடுகளின் தலையீடு இல்லாமல் ஹொர்முஸ் நீரிணையில் தத்தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை ஈரானும் ஓமானுமே நிர்வகிக்க வேண்டும் என்றார் அவர். இதற்கிடையே செங்கடலின் பாபல் மந்திப் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு சுங்க வரி விதிக்க ஹவுதி குழு திட்டமிடுவதாக ஏமன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் வழிகாட்டுதலின்படி ஹவுதிகள் அதற்கான திட்டத்தை வகுத்து வருவதாக ஏமன் கூறியது. உலகின் முக்கியமான நீரிணையை கிளர்ச்சி குழுவுக்கு நிதி திரட்டும் நிரந்தர வழியாக மாற்ற முயலும் அபாயமான திட்டம் அது என்று ஏமனின் தகவல் அமைச்சர் முஹம்மர் அல் இரியானி கூறினார். இதற்கிடையே செங்கடலில் தனது கப்பல்களை அனுமதிப்பதன் தொடர்பில் ஹவுதி குழுவுடன் சீனா நேரடியாக பேசியிருக்கிறது. பாபல் மந்திப் நீரிணையை முடக்குவதாக ஹவுதி குழு இம்மாதம் 20ஆம் தேதி அறிவித்தது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிராக அது ஒரு புதிய போர் முனையை திறந்து வைத்தது. தனது எண்ணெய் கப்பல்கள் பாபல் மந்திப் நீரிணையை பாதுகாப்பாய் கடக்க உறுதியளிக்கும்படி ஹவுதிகளிடம் சீனா நேரடியாக கேட்டுக்கொண்டது. ஈரானின் மூத்த அதிகாரி உள்ளிட்ட தகவலறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யவில்லை. ஈரான் மீது தொடுத்துள்ள போரால் அமெரிக்காவில் விலைவாசி தாறுமாறாய் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த கால் விழுக்காட்டு புள்ளி வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க மத்திய வங்கியிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் வங்கி அதை கண்டுகொள்ளவில்லை. விளையாட்டு காமன்வெல்த் போட்டி. சிங்கப்பூரின் நீச்சல் வீரர் தோவை சோங் 50 மீட்டர் எதேச்சை பாணி நீச்சலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 29.36 வினாடிகள். காமன்வெல்த் போட்டியில் சிங்கப்பூருக்கு 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னதாக மகளிர் சீருடற் பயிற்சி பிரிவில் சிங்கப்பூரின் அமண்டா யாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
7: சொல்லும் பொருளும். சோலா எனர்ஜி, சூரிய சக்தி. மின்சாரத்தை பசுமையான முறையில் உற்பத்தி செய்ய கட்டடக் கூரைகளில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்படுகின்றன. சோலா எனர்ஜி, சூரிய சக்தி.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
9: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
10: புத்தம் புதிய BYD C-Lion 7ER, C-Lion 8 DMI. 7 பேர் அமரக்கூடிய வாகனங்களை பார்க்க வாருங்கள்.
9: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி.
10: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
11: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுங்க.
12: ஆஹா, சம்ம வாசனை. வெளியில வாங்க. அம்மா எங்க?
11: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
13: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
14: நாங்க உங்களுக்கு கப் கேக் கொடுத்திருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், இறைச்சி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், சைவ பிரியாணி கூட கொடுத்திருக்கிறோம். இந்த முறை உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது பரோட்டா.
15: மீடியா காப் ஒலி 968 ஸ்பிரிங் லீஃப் பரோட்டா பிளேஸ் உணவகமும் இணைந்து வழங்குகின்ற 300 பேருக்கு இந்த அரிய வாய்ப்பு. 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா அடங்கிய சைவம், 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம், மேலும் 100 பேருக்கு 1 சாதாரண பரோட்டா, 1 முட்டை பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம். சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடமை நிலையத்திற்கு வெளியில். அனைத்தும் இலவசம். அனைவரும் வந்து ருசியான பரோட்டாவை பெற்று மகிழுங்கள்.
16: உங்கள் இருவரில் ஆட்டம் ரஃபி நவீன. நீங்க அங்க சந்திக்கலாம்.
15: வழங்குவோர் மீடியா காபொலி 968 ஸ்பிரிங் லீஃப் பராட்டா பிளேஸ் உணவகம்.
17: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
18: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
19: ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை.

0: வாழ்மோ.
1: இல்ல நடுவுல ஒரு ரேப் வந்துச்சு, இங்க ரேப் பண்ணுங்க.
0: இது நாடு, நம்ம நாடு, நம்ம நாடு சிங்கப்பூர்.
1: இத உண்மையிலேயே இந்த காணொலியில இந்த பாடல ரேப் பண்ணிருப்பாரு நம்ம ஜீனிஷோ ரவி ஜியோ.
0: இல்ல எந்த தைரியத்துல என்ன கூப்பிட்டு பாட சொல்லி ரேப் பண்ண சொன்னாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல.
1: நமது தமிழ் மக்களை வந்து நீங்கதான் பிரதிநிதிக்கிறீங்க.
0: இல்ல பேசிடலாம் சஜினி, ஆனா பாடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒன்னு திறமை இருக்கணும், இல்லன்னா உங்களை மாதிரி தன்னம்பிக்கை இருக்கணும். இல்ல அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு பாடுறவங்க
1: இருக்கிறவங்களே அவரு நல்லா பாடுவாரு. இந்த தன்னடக்கம்
0: சொல்லிடுறேன், இதெல்லாம் பாத்து பாத்து கத்துக்கிட்டு பாடுறவங்க மத்தியில போய் பாடுறது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல தயாரி பாடர் ஷாஜா உங்களுக்கு தெரியும், கொடிக்கட்டி பறக்குறாங்க ஆங்கில உலகத்துல, அவங்க தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க இந்த பாடல. இதுல வந்து நான் மட்டும் கிடையாது, நீங்க சொன்னது போல மற்ற படைப்பாளர்கள் குறிப்பா சோசான்சான், அதுக்கப்புறம் மலாய் படைப்பாளர்கள் அவங்களும் பாடியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதுதான், கேட்கும் போதுதான் நமக்கு புரிய வருது, இதுதான் சிங்கப்பூருடைய ஆணி வேறு.
1: ஆமா,
0: பலகின மக்கள் ஒன்னா வருது இல்லையா.
1: சிங்கப்பூர் ஒரு தனித்துவமே வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி, அது ஒரு சிங்கப்பூரியன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடையாளம் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இது வந்து நம்ம தான் கட்டி காக்கணும், அது வந்து ஒரு பெருமை அப்படின்னு தான் சொல்லணும்.
0: இந்த அடையாளத்தை கொண்டாடுற மாதிரி தேசிய தின அணிவகுப்பு 2026 இந்த முறை உங்களுக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது. போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு வழங்க போறோம் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில.
1: ஆமா, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நுழைவு சீட்டுகள் வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 நடக்கும் முன்னோட்ட நிகழ்ச்சியை காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்நேரமும் போட்டி இடம் பெறலாம். எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
0: இதமான பாடல்களை கேட்க போறோம். இணைந்திருங்க எங்களோட வணக்கம் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சச்சினி.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோட் நுழைவாயல், அங்கேயும் AYEA நோக்கி செல்லும் சிட்டி PIE சாங்கி எக்ஸிட்டுக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி மீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். மீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். மீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். mewatch.sg/subscribe.
1: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Starhub, we got you.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: விடுதலை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜா அனன்யாவாத் சேர்ந்து பாடியிருந்தாங்க அந்த இதமான பாடலை உங்களுக்காக.
1: இவ்வாறு நட்சத்திரம் நம்ம சின்ன குயில் சித்ரா அவங்க பாடியிருக்கும் இரண்டு பாடல்களை நாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேட்க போறோங்க.
0: மெல்லத்திருந்தது கதவு அந்த படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து சிந்து பைரவி படத்திலிருந்தும் பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம்
1: சிங்கை. சரி நேயர்களே, வரும் சனிக்கிழமை நடக்கும் தேசிய தின அணிவகுப்பின் முன்னோட்ட நிகழ்ச்சியை காண உங்களுக்கு வாய்ப்பு வேணுமா, நுழைவுச்சீட்டுகள் வேணுமா?
0: அதை நாங்க தரப்போறோம், நீங்க தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான கேள்வி இதோ.
1: சரி, புலாவ் உபின் தீவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புலாவ் உபின் அப்படி என்றால் என்ன, அததாங்க உங்களுடைய கேள்வி. பதில வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சிருங்க. 9678 8 9 6 8 என்ற எனக்கு பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்குது நுழைவு சீட்டுகள்.
0: உங்களை பல பேர் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க, விறுவிறுப்பா செயல்படுவீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா பதில தெளிவா அனுப்பி வைங்க. குரல் பதிவா நீங்க அனுப்பி வைக்கும் போது சில நேரங்கள்ல எரிச்சல் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால உங்க பதில் எங்க காதுல விழாம போகலாம், அதனாலே உங்களுக்கு பரிசு கிடைக்காம போகலாம். எதுக்கு வம்பு, தெளிவா அனுப்பி வைங்க அல்லது டைப் செய்து அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் எண்
1: 9 6 7 8 8 9 6 8.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
3: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
2: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: அடே, உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்துதாங்க?
4: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை. 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
5: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
4: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
5: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
4: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள். பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
6: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
4: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல்